0: ngen sen bala ti ji sen gde re sen na chim zang chim du zo lin xi de yong wa ni dang mi wa la xi dang da cha duo jie mei ba pin chu chim tu tua ne nyam du suo jie yong de ti ji suo re sen du
1: wo tang ge chong duo sen ngen ti ji che xi ye sen
2: ta ta xia ji zuo tou le ti ji se de gre sen na ji kuo le ni de de min na zuo yo le ba ta ngan le wen ne cha xi ti ji se de gre sen da ji ni ta xia gre sen suo ye bu ye ba dun ya ya bu ye ba sa ya ya bu ye ba kun ya ya bu ye ba wo de ti cha jian di ge zo bi yi ne 你说的地基也没得说是从头到完第一个他晓得哦记住的偏见的俺们这个压的就对不对是呢哦去年呢恰恰为呢恰见那个哦松西总共多完他晓得空间单给物质我的不对是呢芒果就错也不恰见去年呢狼果也吧猎物也吧哦俺紧张前面也吧俺现在记住头了差不多差不多芒果也吧第一个是地基我们真去年呀他晓得去年呢到底芒果多少
3: 哦，你这些的做可能是从哪里？这个看不到，你确实是这里，确实是原来是这边没看过的。先，可是上面那里主要用嘛，啥用嘛的？那干么的？
4: 你这些做这些，现在接触给前台的，哪个警察前台说呢？这样的过给这些去拿工资。

tar ki nyam gyur ta gyu gyu ding ki yang da so nyen gyur dong den ri ze ki ge be de mu di na xiang ri ze ge zu chu di li chen sen ta lu ga ki che gyu di na xu ri yang ki gyur ku di na se sing na mo cho 在门外推的呢，落到明年端端来我出行，但这部连别推一妈妈说，新规苍马的呢，再不起起，来这七岁给推个皮糖，那么细跟到哈将给门外推最起的想，他爹呀呢，再写给南端的孙郎别落一妹妹糖，就往院子里想。